0: சாந்தா விட்டார்.
1: ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
2: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
1: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல் இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு சாந்தா, பாடு.

0: Sairaman, Vanakkam to your Dhanaseelan. Thank you yet for another beautiful show today. Mother Janaki is gone and no more, but her songs will be in our hearts forever. May she rest in peace. And I wish Surya a very happy birthday for tomorrow. And you, Dhanaseelan, thank you for a lovely, beautiful show every Sunday. And you drive home safe. Padma Chetty.
1: Vanakkam, Mr. Dhanaseelan Dorasamy. Welcome to another Sunday of Golden Melodies. Wish you a beautiful and awesome Sunday. We really enjoy the music every week. And you have a safe and blessed day ahead. Lots and lots of love from Gollum and Chakras Cross.
2: Welcome, Anna. Welcome back. Looking forward to an awesome show in your company. Always look forward to Kodumbakkam and Inisimare, where we get to listen to all the Tamish songs in your company presented by you. Lots of love, Maggie and Shailen Chetty Sivanapak. Safe travels home, Anna. Ikanandri.
3: Thank you for those beautiful messages. Yes, what a loss to the music world, the loss of Amma Janaki. Well, this is Lotus FM and it's the best of Kodumbakkam with me, Dhanaseelan Dorasamy. On the second hour of the program, it's your top 10 countdown together with your timeless classics. Another new entry on the charts this afternoon to look forward to. And the timeless classic segments, yes, is dedicated to Amma S. Janaki. Now, during her career, S. Janaki continued to mesmerize audiences with unforgettable songs composed by legends such as M. S. Viswanathan, Ilaiyaraaja and A. R. Rahman. Now, surely she had done some of the best work with Isainyani Ilaiyaraaja. And the sad news of her passing deeply saddened him. This is what he had to say when he got news of her passing.
4: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள், காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. வாழ்வில், தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ துக்கங்களை, தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். உலக கம்போசர்கள், மிகவும் மாமேதைகள், அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் துக்கமானதாக இருந்திருக்கிறது என்பது தான் இதுவரை நடந்திருக்கிறது. ஆனால் ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது நிரூபித்துக் கொண்டே ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி. நான் ஒரு பாடலை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு வாத்தியத்தையும் எவ்வளவு அக்கறையோடு சேர்ந்து அதில் விடாப்பிடியாக நான் நினைத்ததை வரவழைப்பினோ, அதே போல அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடலை அவர்களும் விடாப்பிடியாக, நான் என்னுடைய கடின உழைப்புக்கு ஈக்குவலான கடின உழைப்பை உடையவர்கள் அவர்கள், அதற்கு மேல் என்றே சொல்லலாம். சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை, பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.
3: Well, Ilaiyaraaja, they're saying that he was deeply, deeply saddened by her death. And she came up with a lot of difficulty in her young days. She has contributed to the lives of many music directors through her singing. And through her hard work, she became one of the greatest playback singers of all times. And just as he worked tirelessly to compose beautiful music, she worked just as hard to execute perfect singing for his music. And he makes mention that it's a huge loss, irreplaceable loss to the film industry, and may her soul always rest in peace. Well, of all the beautiful songs that she sang for Ilaiyaraaja's composition, this one I chose for you this afternoon on the best of Kudumbakkam, the voice of Amma S. Janaki.

மாமா, காஞ்சிப்பூனி பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போய்.

0: நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
1: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
0: அத சொன்னா வெக்க கேடு.